0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: உலக இசை தினத்தை ஒட்டி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கிய இசை சங்கமம் 1975 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தேதி யஹுதி மெனுஹின் என்பவரால் தொடங்கப்பட்டது. சர்வதேச இசை தினம் 1949 ஆண்டு யுனெஸ்கோவால் அடித்தளமிடப்பட்டது. சர்வதேச இசை தினம் இசைத்துறையில் பல அமைப்புகள், நிறுவனங்கள், தனிநபர்கள் ஆகியோரால் பின்னப்பட்ட மிகப்பெரிய வலை பின்னல் இது. இசையின் பல்வேறு பரிமாணங்களையும் பண்பாட்டு கலாச்சாரத்தில் இசையின் தாக்கத்தையும் உலகத்தில் அமைதியும் புரிதலும் உண்டாகும் விதமாக உலகம் முழுவதிலும் 150 நாடுகளில் கொண்டாடப்படுகிறது சர்வதேச இசை தினம். உலக மக்களிடையே இசையின் அனைத்து வடிவங்களையும் மனிதனிடத்தில் அது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் கொண்டு செல்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். இசையை மேடையில் மட்டுமே ரசிக்கக்கூடியது என்ற சிந்தனையை போக்கும் விதமாக சாதாரண மக்களும் ரசிக்கும்படியாக அமைய வேண்டும் என்ற ஆர்வமே இந்த தினம் உருவாக காரணம். உலகம் முழுவதிலும் உள்ள இசை ரசிகர்களை ஒருங்கிணைத்து ஒரு தேசத்து இசையினை இன்னொரு தேசத்தவர் எங்கும் இசைக்கவும் ரசிக்கவும் அன்றொரு நாள் மட்டும் மிக நீண்ட இசை பயணமாக

குமரேஷ். வாய்ப்பாட்டு அபிஷேக் ரகுராம். வயலின் சாருலதா ராமானுஜம், அக்கரை சுபலக்ஷ்மி, அக்கரை ஸ்வர்ணலதா. புல்லாங்குழல் சிக்கில் மாலா சந்திரசேகர், பிரசன்னா பட்நாயக். சாரங்கி ஃபயாஸ் கான். மிருதங்கம் பத்ரி சதீஷ்குமார், நெய்வேலி நாராயணன். கட்டம் டாக்டர் எஸ் கார்த்திக். தப்லா உதய் ராஜ் கபூர். ரித்தும் பேட் பிரமோத் கிரண். கீபோர்ட் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன். உடன் வீணை வாசிப்பவர்கள் அம்பரீஷ் அமராவதி, ரம்யா ராகவன். உடன் பாடுபவர் உத்ரா. முதலில் ஸ்ரீ விக்னராஜம் பஜே. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் சாகித்யம். கம்பீர நாட்டை ராகம் கண்டச்சாப்பு தாளத்தில் அமைந்த இந்த கிருதியில் தடைகளை போக்கியருளும் விநாயக பெருமானை துதி செய்துள்ளார் ஊத்துக்காடு வெங்கட கவி. அவரது கவி நயத்தை இசைக்குழுவினர் அழகுற வெளிப்படுத்துகின்றனர்.

டான்சிங் பீகாக் நமது தேசிய பறவையான மயில் ஆடும் அழகை எல்லையற்ற கற்பனைக்கு விருந்தளிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்ய போவதை முன்னரே அறியக்கூடியது மயில். அத்தகைய மயில் ஒன்று தனியே ஆடுவதை ரீதிகவுளை ராகத்தில் விவரித்துள்ளனர். மழை துளிகள் விழத் தொடங்கியவுடன் அம்மயிலுடன் மேலும் பல மயில்கள் இணைந்து அளவில்லாத மகிழ்ச்சி பொங்க ஆடும் அழகினை திஸ்ரம் சதுஷ்ரம் என இருவேறு நடைகளில் கலைஞர்கள் சிறப்புற அமைத்து எடுத்து காட்டுகின்றார்கள். ஆடும் அப்பறவைகளின் மகிழ்ச்சி அலைகள் நம்மீதும் படர்ந்து பரவசப்படுத்துகின்றன. இதோ டான்சிங் பீகாக்.

உலக இசை தினத்தை ஒட்டி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கிய இசை சங்கமம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஹிமாலயன் ஹைட்ஸ் திருக்கயிலாய மலைக்கு மேற்கொள்ளப்படும் இடர்பாடுகள் நிறைந்த புனித யாத்திரையை விளக்குகிறது. ஹரிச்சரண் என்ற ராகத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. லய நுட்பங்கள் பொருந்திய தாளங்களில் தொடங்கி நெடிய பயணத்தை பூர்ண லலித் எனும் ஹிந்துஸ்தானி ராகத்தில் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. இமயத்தின் உச்சியை அடையும் பகுதியானது ஹரிச்சரண் எனும் கர்நாடக ராகத்தில் நாடக பாங்கில் அமைத்திருப்பது சிலிர்ப்புறச் செய்கிறது.

Indian folk. பெஹா கிராகத்தில் கணேஷ் குமரேஷ் ஆகிய இரு கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட அழகிய நாட்டுப்புற மெட்டாகும். இந்தியாவின் இதயமாய் திகழும் கிராமப்புறங்கள் குறித்து இசை கருவிகள் பல ஒருங்கிணைந்து வழங்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது.

காஷ்மீர் டு கன்னியாகுமரி நிகழ்ச்சியின் நிறைவாக அமையும் இந்த உருப்படி இந்திய ஒருமைப்பாட்டை சித்தரிக்கும் வகையில் காஷ்மீரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான பரந்த பாரதத்தின் பெருமையை பறைசாற்றுகிறது. சிந்து பைரவி ராகத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: உலக இசை தினத்தை ஒட்டி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கிய இசை சங்கமம் கேட்டீர்கள்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 247 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 247 DTH. It's anytime Indian music.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வி ஆர் ராகவ கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அங்காரகம் ஆஷ்ரயாமியகம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, சுருட்டி ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: வி ஆர் ராகவ கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீ சங்கர குருவரம் என தொடங்கும் மகா வைத்தியநாத சிவன் சாகித்யம் நாகஸ்வராவளி ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொள்வது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை வி ஆர் ராகவ கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை.

0: 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All In Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி பக்கவாதியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ கே எஸ் கோபாலகிருஷ்ணன். He is accompanied by Shri S.R. Mahadeva Sharma on the violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. Nigashil Mudalil, Siddhi Vinayakam, Harikesan Allur Mutaya Bhagavadar Sahityam, Ragam Mohana Kalyani, Adithalam. The concert begins with Siddhi Vinayakam, composed by Harikesan Allur Mutaya Bhagavadar, in Rag Mohana Kalyani, set to Adithal.

இனி அனுபம குணாம்புதி தியாகராஜர் கீர்த்தனை அட்டானா ராகம் கண்டச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு அனுபம குணாம்புதி கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் அட்டானா செட் டு கண்டாப்புதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ கே எஸ் கோபாலகிருஷ்ணன். He is accompanied by Shri S. R. Mahadeva Sharma on the violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. Ini Tanayuni Burova Tyagajar Kirtanai Bhairavi Ragam Aditalam. Listen now to Tanayuni Burova, composed by Saint Tyagaraja in Rag Bhairavi, set to Aditalam.

நேயர்கள் இதுவரை கேட்டது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ கே எஸ் கோபாலகிருஷ்ணன். இட் இஸ் அக்காம்பனிட் பை ஸ்ரீ எஸ் ஆர் மகாதேவ சர்மா ஆன் த வயலின், ஸ்ரீ வி சுரேந்திரன் ஆன் த மிருதங்கம் அண்ட் ஸ்ரீ வி கார்த்திகேயன் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: இப்போல் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் பாடிய கிருதிகள் கேட்காம். கூட பாடியது மதுரை கிருஷ்ணன், டி என் கிருஷ்ணன் வயலின், பாலக்காடு டி எஸ் மணி ஐயர் மிருதங்கம். நவ் வி பிரிங் ஏ வோக்கல் ரிசைட்டல் பை அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார். ஹி வாஸ் அக்கம்பனிட் பை மதுரை கிருஷ்ணன். ஆன் வயலின் டி என் கிருஷ்ணன், ஆன் மிருதங்கம் பாலக்காடு டி எஸ் மணி ஐயர். ஆதிமாய் மா கேலரா, ராகம் ரவிச்சந்திரிக, ஆதிதாளம் தியாகராஜ கிருதி. ஃபர்ஸ்ட் கம்போசிஷன் ஆஃப் திஸ் கன்சர்ட் இஸ் மா கேலரா. இந்த ராக ரவிச்சந்திரிகா, செட் டு ஆதிதாளா, கம்போஸ்ட் பை தியாகராஜா.